வணக்கம் சொந்தங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட் என்னன்னா, வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செகண்ட் சான்ஸ். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்றதுக்காக அந்த விஷயத்தை மீண்டும் முயற்சி செய்யாமலே இருந்து அதில் நம்ம ஒரு தோல்வியான தோக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளாகவே இல்லாமல் மீண்டும் எழுந்து வந்து அதில் ஒரு செகண்ட் சான்ஸில் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் செகண்ட் சான்ஸுன்றது லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தான் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். முதலாக பார்க்கையில் செகண்ட் சான்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எங்கன்னா, அது வந்து கல்வி. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை. அதாவது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம், இதை தாண்டி அடுத்த விஷயம் வந்து கல்வியாக தான் இருக்குது. ஸோ கல்வின்ற கல்வி அறிவு இல்லைன்னா இந்த காலத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கல்வி அறிவு பொறுத்த அளவுக்கு ஒரு ஆள் ஒரு கிளாஸ்லேயோ ஒரு சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு நகராமல், ஓகே நான் ஃபெயில் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது அந்த மாதிரி நினச்சி அப்படியே இருந்துடாமல் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்ந்து அந்த மாதிரி போய் பாஸ் ஆகி வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவர் வந்து ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட். அது எத்தனையோ மேடைகளில் அவரே சொல்லியிருக்கார். So, the best brains of the nation are taken from the last benches of the classroom, அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்றைக்குமே ஒருத்தருக்கு வந்து அந்த நமக்கு ஒரு விஷயம் வரலன்றதை நினச்சி நாம் அப்படியே அதில் ஹோல்ட் ஆன் ஆகி அங்கேயே ஸ்டாப் பண்ணிடாமல் நம்மளுடைய முயற்சியை நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறதுல தவறில்லை. செகண்ட் சான்ஸுன்றது கல்வின்றதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் வந்து இந்த இடத்துல இந்த பையன் வந்து ஒழுங்காக ஸ்கோர் எடுக்கலை, ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு சப்ஜெக்டில் அவன் வந்து பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம வந்து லைஃப் டைமில் நம்ம எதுலேயுமே சாதிக்கவே போகிறதில்லைன்னு அர்த்தமாயிராது. ஸோ ஒரு டேலண்ட் இல்லைன்றதுக்காக எந்த டேலண்ட்டுமே நமக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆயிராது. அதனால கல்வியில் வந்து செகண்ட் சான்ஸ் வந்து எப்போயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த செகண்ட் சான்ஸ் எதில் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவாங்க போய் ஒரு பாட்டு கேட்டதெல்லாம்

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கான்டென்ட்டாக நாம் வந்து செகண்ட் சான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் செகண்ட் சான்ஸ் இது வந்து எந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா, செகண்ட் சான்ஸுன்றது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப ரொம்ப உன்னிச்சு கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு இடத்துல எல்லா உறவும் வந்து செகண்ட் சான்ஸுக்கு தகுதியான ஒரு உறவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ். ஸோ மன்னிப்பும் சரி, ஒருத்தர் மேலே வர நம்பிக்கையும் சரி, இது ரெண்டுமே வித்தியாசமான ரெண்டு இருவேறு துருவங்கள் மாதிரி. ஒருத்தரை நம்ம எதுக்கு வேணாலும் மன்னிக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் திருப்பி வந்தால் தான் நாம் வந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இதை நாம் வந்து ரெண்டு இருவேறு பர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று வந்து செகண்ட் சான்ஸ் நம்ம கொடுக்கறது, இன்னொன்று செகண்ட் சான்ஸ் நம்ம கேட்கறது. இந்த ரெண்டு விஷயமும் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆள்கிட்ட நம்ம செகண்ட் சான்ஸ் போய் கேட்குறோன்ற பட்சத்தில் நாம் வந்து நம்மளுடைய தவறை உணர்ந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு வந்து நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிற்கிறது ஒரு வகைனா. இன்னொன்று நமக்கு எதிரில் உள்ளவங்க வந்து அவங்களுடைய தவறை மறந்து மன்னிப்பு கேட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்கிறது இன்னொரு வகை. ஸோ இந்த ஒரு ஜென்டில் அட்வைஸாக, ஜென்டில் ரிமைண்டராக எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், மன்னிப்பு கேட்டு வர எல்லாரையும் வந்து நம்ம உடனே நம்பியிருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் நாம் எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்து இந்த மன்னிப்பை நம்ம ஏற்கலாமா வேணாமான்றதை பார்த்து டிசைட் பண்ணால் செகண்ட் சான்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுமா வேணாமான்ற கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எப்பயும் ஒரு தாட் இருக்குது, அதாவது மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படிலாம் சொல்லி. ஸோ அந்த நினப்பு வந்து எல்லாருக்கும் திடீர்னு வரக்கூடாத நேரங்களெல்லாம் வரும், அது புரியலாம். பட் அதுக்காக மன்னிப்பு யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அந்த மன்னிப்புக்கு தகுதியே இல்லாத ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நாம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளை நாம் பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம், மன்னிக்கலாம், தப்பு கிடையாது. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் பெரிய மனுஷன்றதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அந்த மன்னிப்பை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது, யார்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. யார் யார் அந்த மன்னிப்புக்கு தகுதியான ஒரு ஆட்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்குறதும் கொடுக்கறதும் செய்யணும். அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம்.

0: கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பொய் என்ன தெரிஞ்சும் கையெழுத்து போட்டேன். அடக்கமா நடந்துக்கமான்னு சொன்னேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்ன, அதையும் ஒத்துக்கிட்ட. இவ்வளவு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? என் பொண்ணு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையால
1: இனிமே உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன்பா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் சான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கொடுக்கறதும் நம்ம வாங்கினதும் செகண்ட் சான்ஸ். ஸோ இதில் என்னென்னா, நாம் இப்போ கடந்து ரெண்டு கேட்டகரிஸில் பார்த்தோம். ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ வாழ்க்கையில் வந்து தவறு நடக்காத இடங்கள் கிடையாது, தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது, பர்ஃபெக்டாக வாழ்கிற மனுஷங்கன்னு சொல்லி உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ ஸ்கூல் வாழ்க்கையிலேருந்து ஸ்கூல்லையும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம், காலேஜ்லேயும் பண்ணியிருப்போம், ஒர்க் செய்கிற இடத்துலையும் பண்ணியிருப்போம், ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மிஸ்டேக் பண்ணுறது, தவறுகள்ன்றது வந்து மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுக்கு அப்புறம் நாம் வந்து நம்மளை எப்படி மாற்றிட்டு அந்த தவறை இதுக்கப்புறம் நடக்காதபடி நம்ம நடந்துக்கிறோமோ அதில் தான் வந்து நம்மளுடைய கேரக்டரே இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, கல்வியிலையும் சரி, எந்த இடத்துலையும் வந்து நாம் ஒரு தவறு நடந்துருச்சுன்றதுக்காக அதை இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையே யோசிக்காமல் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றத யோசிச்சுட்டு நிறுத்திடக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் எல்லோரும் மற்றவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்போம், ஆனால் நமக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா ஒரு வருஷக்கணக்காக நாம் வந்து அதில் வந்து அந்த கில்ட்லேயே இருப்போம். பாஸ்ட்டை வந்து என்றைக்குமே நம்ம வந்து விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. இதுவும் மனித இயல்புன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு நாமளே செகண்ட் சான்ஸ் கொடுக்கலனா வேறு யார் கொடுப்பா? அவ்வளோதான். ஸோ ஒரு ஷோவில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஹோஸ்ட் சொல்லியிருப்பாங்க, ஸோ நீங்கள் அவங்கள மன்னிக்கிறது இவங்கள மன்னிக்கிறது சரி, உங்களை எப்போ நீங்கள் மன்னிச்சிக்க போகிறீங்க? இவ்வளோதான். லைக் நமக்கு நாமளே செகண்ட் சான்ஸ் கொடுத்து காட்டி நம்மளை எப்படி மற்றவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க, மற்றவங்க எப்படி நமக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க, இந்த விஷயத்த மட்டும் நாம் வந்து என்றைக்கும் கேர் பண்ணோம்னா நம்மளை நாம் அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா செல்ஃப் கேர். நம்ம தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், நமக்கு அப்புறம் தான் மற்ற எல்லோரும் முக்கியம். ஸோ நம்மளை நாமளே ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழி தான் வந்து நாம் செய்கிற தவறுகளை மன்னித்து நாம் நமக்கு செகண்ட் சான்ஸ் தரது. நம்மளே நமக்கு வந்து அந்த செகண்ட் சான்ஸை கொடுக்கலைனா அப்போ மற்றவங்க எப்படி நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க? நம்ம நம்மளை வந்து மாற்றிக்கிட்டு இந்த தப்புலேருந்து செஞ்சுட்ட ஓகே, இதுக்கு அடுத்து வேறு முயற்சியை நீ செஞ்சு இல்லைருந்து ஜெயிக்கப்பாரு அப்படின்னு நாம் சொல்கிறத விட்டுட்டு நாம் ஒரு மூலையில் போய் உட்காந்து அவ்வளோதான் இத்தோடைய வாழ்க்கை முடிஞ்சு அப்படியெல்லாம் யோசிக்கிறது நம்மளை நாமளே தண்டிக்கிற விதமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளை நாம் வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப்பை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம். இந்த நிமிஷம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் இது வரைக்கும் எந்த விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை நாமளே வந்து பனிஷ் பண்ணியிருக்கோம், நம்மளே நாமளை வந்து தண்டிச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும்.

கேட்டுக்கொண்டிருப்பது வல்வானின் த்ரீ சார் வானொலி மற்றும் இன்பத் தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ தொடர்ந்து நாம் இன்னைக்கு வந்து செகண்ட் சான்ஸ் பற்றி பேசணும். வாழ்க்கையில் செகண்ட் சான்ஸுன்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி பேசணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய ஷோ முடிகிற டைம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ ஓகே, செகண்ட் சான்ஸுன்றது சில நேரங்களில் மற்றவங்களுக்கு நாம் கொடுக்கறதும் சரி, மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிறதும் சரி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு நாம் கொடுத்துக்கிற செகண்ட் சான்ஸ். நாமளே நம்மளை மன்னிக்காட்டி மற்றவங்க எப்படி நம்மளை மன்னித்து நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க? ஸோ செஞ்ச தப்பை வந்து அதிலே பிடிச்சி உட்காந்துட்டு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்காமல், அடுத்த சான்ஸை நமக்கு நாமளே கொடுத்து நாம் அடுத்தடுத்து முன்னேறதுக்கு வழியை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி எந்த இடத்துலையும் துணிச்சல்ன்றது செகண்ட் சான்ஸை வந்து தடுத்துடக்கூடாது. அதாவது துணிச்சல் வந்து இருக்கணும். அந்த துணிச்சல் இல்லாவிட்டால் நமக்கு நாமளே சான்ஸ் கொடுக்கறது குறைஞ்சிக்குவோம். இதனால் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இழக்க நேரிடும். ஸோ பயத்தால் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதையுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அந்த வகையில் நாம் ஒரு துணிச்சலோடையும் நம்மளை நாமளே மன்னித்து நம்ம செய்கிற தப்பு எல்லாத்தையும் ஓகே, இதுக்கப்புறம் வந்து அதை திருத்திக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ என்றைக்குமே நம்மளை நாம் பாதுகாப்பாக சேஃபாக நம்மளுடைய செல்ஃப் கேரை வந்து கரெக்டாக செஞ்சால் தான் நாம் வந்து சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியும். அந்த வகையில் இன்றைய ஷோவை இப்படி ஒரு நல்ல கண்டென்ட்டோட சொல்லி முடிக்கலான்னு நான் பார்க்கிறேன். ஸோ அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. அதாவது ஒவ்வொரு சன்ரைஸும் ஒவ்வொரு சூரிய உதயமும் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு புது புது மொமெண்ட்ஸையும் மெமரிஸையும் புது புது வாய்ப்புகளையும் கொண்டு கொண்டுட்டு வருது. ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களையும் ஒவ்வொரு நாளும் புதுமையாக புதுப்பித்து கொண்டு வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்து தெரிவித்து இன்றைக்கி நான் உங்களிடமிருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.